0: பயிற்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள்.
1: Bingo Car Insurance keeps premiums low.
0: au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்.
2: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
0: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு பகுதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு 4 வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்.
2: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.

0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழந்தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 90.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்னிலும், 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஜூன் மாதம் உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளில் இருந்து நாம் இன்று தரும் குரல் மானம் என்ற தலைப்பின் கீழ் குறள் இலக்கம் 961. இன்றியமையா சிறப்பின ஆயினம் ஒன்றவரவிடல். இந்த குரலுக்கான விளக்கம் யாதெனில், கட்டாயமாக செய்து தீர வேண்டிய செயல்கள் என்றாலும் கூட அவற்றால் தனது பெருமை குறையுமானால் அந்த செயல்களை தவிர்த்திடல் வேண்டும் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேர்களே, வாரா வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழோசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ்நேர்களும் உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாகவும் யூனியன் ஊடாகவும் உலகம் பூராவும் வாழநேர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 4 வார தமிழோசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக்கொண்டிருக்கும். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாரமும் இவ்வாறு நினைவில் நீங்காதவர் பதிவுகளும், அகதிகள் வாரம் பற்றியதும், சோசலிச புரட்சியாளர் மார்க்சியவாதி என பல முகங்களை கொண்ட சேகுவாரா பற்றிய சிறப்பு பதிவுகள், எம் தமிழின் தமிழரின் தொன்மை பற்றியதான தமிழர்களின் பொக்கிஷமான குமரிக்கண்டத்தில் மறைக்கப்பட்ட மர்மங்கள் என்னும் வரலாற்று பகிர்வு, வேலைத்தளங்களிலே நாம் சந்திக்கும் விடயங்களை வைத்து திருவிளையாடல் திரைப்பட பாணியிலே நடந்த நகைச்சுவை கலந்துரையாடல் மற்றும் இன்றைய செய்தியின் பின்னணியில் அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழோசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றது. எமது வாராந்த தமிழோசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வழமையான நேரமான 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZ தமிழோசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளையிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி நேயர்களுக்கு மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்கின்றது. 3ZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த கால பகுதியில் தமிழ் ஓசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தவழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த மே மாதத்திலும் ஜூன் மாதத்திலும் இணைவோருக்கும் புதுப்பித்துக் கொள்ளும் நேர்களுக்கிடையே வானொலி நிலையத்தினால் நடாத்தப்படும் பரிசளிப்பிலும் கலந்து கொள்ளலாம். மதிப்புக்குரிய நேர்களே, எமது வானொலி சேவை தொடர்ந்தும் வெற்றிகரமாக இயங்க நேர்களாகிய உங்களுடைய முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு தேவை. எமது வானொலி சேவையை தொடர்ந்தும் பயன்படுத்தும் அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் உங்களது நன்றியையும் ஆதரவையும் உங்கள் தனித்துவமான பங்களிப்புகளின் மூலம், அது சிறியது என்றாலும் பரவாயில்லை, உங்கள் அன்பை தெரியப்படுத்துங்கள். 3ZZ வானொலிக்கான உங்கள் நிதி பங்களிப்புகள் வரி விலக்குதலுக்கு உரியது என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த நேரத்தில் முன்பு மறைந்த ஊடகத்துறையின் மூத்தவர், ஆரம்ப நாட்களில் 3ZZ தமிழோசை வானொலிக்காக நிகழ்ச்சிகள் படைத்த பொன் குமாரலிங்க அவர்களுக்கு அஞ்சலியாக இலங்கை உலக ஊடகத்துறை அறிவிப்பாளர்களின் முன்னோடியான அப்துல் ஹமீதின் நினைவு பகிர்வுடன் எமது தமிழ் ஊடகத்துறைக்கு பெரும் துணையாக செயற்பட்டவரும் மேலும் எமது விடுதலை போராட்டம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக உழைத்த திருமதி புஷ்பா சிவபாலின் மறைவு செய்தி அறிந்து பேரூரும் இந்த வேளையில் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.
1: எமது வானொலி குடும்பத்தில் ஒரு மூத்த சகோதரனாய் பாசமுடன் பழகிய நண்பர் பொன் குமாரலிங்கத்தின் இறுதி கிரியைகளில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எமது தாய் வானொலியாம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் ஒரு ஒலிபரப்பு உதவியாளராக எம்மோடு வந்து இணைந்தவர்தான் திரு குமாரலிங்கம் அவர்கள். 5 தசாப்தங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த நட்பு, அறிவிப்பாளர்களும் தயாரிப்பாளர்களும் ஒலிபரப்பு உதவியாளர்களும் ஒரு குடும்பமாய் இணைந்து ஓர் அணியாய் பணியாற்றிய பொற்காலம். இளைய தலைமுறையாய் இணைந்து பணியாற்றிய அந்த குழுவில் ஒரு மூத்தவர் போன்ற தோற்றம் கொண்ட குமாரலிங்கம் அவர்கள் உண்மையில் ஒரு குழந்தை போன்ற மனம் கொண்டவர். அவர் இறைந்து பேசியதையோ எவருடனும் கோபித்து கடிந்து கொண்டதையோ நான் கண்டது இல்லை. எப்போதுமே சிரித்த முகத்துடன் எல்லோருடமும் அன்பாக பழகுவார். மூத்தவர்களை மதித்து நடக்கும் பண்பு காரணமாக மூத்தவர்களும் இளையவர்களும் கூட அவர் மீது அன்பு பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, மொழி எல்லை கடந்து சகோதர மொழியை பேசுவோரும் கூட அவர் மீது அன்பு பாராட்டுவார்கள். பின்னாளில் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் வானொலிக்கு அவர் பங்களிப்புகளை வழங்கினார். வானொலியோடு அவருக்கு இருந்த உறவு காரணமாக புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலிய மண்ணுக்கு சென்ற பின்னரும் கூட ஒலி ஊடகத்துறையை மறவாமல் அங்குள்ள ஊடகங்களிலும் கூட அவர் பங்களிப்புகளை வழங்கி வந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பலமுறை நான் ஆஸ்திரேலிய மண்ணுக்கு வந்திருந்த போதும் கூட ஒரு முறையேனும் அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டவில்லை. சமீபத்தில் தாய் மண்ணுக்கு வந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டிருந்த வேளையில் காலன் அவரை அழைத்து கொண்டது பெரும் துயரம். அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினரது துயரில் நாமும் பங்கு கொள்கின்றோம். அருமை சகோதரர் பொன் குமாரலிங்கம் அவர்களது ஆன்மா நட்பேறு அடைய நம் இதயங்களால் பிரார்த்தனை செய்கின்றோம். அவரது குடும்ப உறவுகளுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்கள். வணக்கம்.

0: வரலாற்று விவாதத்தில் ஜூன் மாதம் 11 1990 மட்டக்களப்பு கல்முனையில் ஸ்ரீலங்கா விமான படையினரின் வான் தாக்குதலில் 40 மக்கள் பலியாக 100 பேர் காயமடைந்திருந்தனர். மேலும் அதே தினத்தில் அம்பாறையில் நடந்த வான் மற்றும் ஆர்டிலரி தாக்குதலிலே 30 மக்கள் பலியாக 60 பேர் காயமடைந்தனர். ஜூன் 11 1992 யாழ் இளவாலை பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவமும் கடற்படையும் நடாத்திய எறிகணை தாக்குதலில் 6 பொதுமக்கள் பலியாக 52 பேர் படுகாயமடைந்தனர். ஜூன் 12 சேருவில் பகுதியில் அகதிகளுக்கான உணவு விநியோகத்தின் போது சிங்கள குண்டர்கள் நடாத்திய தாக்குதலில் 21 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். ஜூன் 13 1931 இலங்கை அரசாங்க சபைக்கான முதலாவது தேர்தல் இடம்பெற்றது. 1948 ஈழத்தின் முதல் எழுத்தாளர் சங்கமான தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 1986 திருகோணமலை மூதூர் பகுதியில் ஸ்ரீலங்கா ஊர்காவல் படை நடாத்திய வெறியாட்டத்தில் 25 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1990 அம்பாறை பிள்ளையார் கோவில் பகுதி ஸ்ரீலங்கா படையினால் குண்டுவீசி சேதமாக்கப்பட்டதுடன் அன்று பல பகுதிகளிலே நடந்த தாக்குதல்களில் 10 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. 2007 திருகோணமலையில் மெர்சி கோப்ஸ் எனும் பன்னாட்டு தன்னார்வல அமைப்பின் பிலிப்பைன்ஸ் பணியாளர் ஒருவர் இலங்கை கடற்படையினரால் சுடப்பட்டார். ஜூன் மாதம் 14 1946 மலாயாவில் இருந்து 2வது தொகுதி தமிழர்கள் இலங்கை வந்து சேர்ந்தனர். 1990 கொழும்பில் இருந்து திருமலை நோக்கி சென்ற பஸ்ஸில் பயணித்த 10 தமிழ் மக்கள் கந்தளாய் பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா காடையர்களினால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் இதே கால பகுதியில் ஜூன் 13 தொடக்கம் 15 வரை ஸ்ரீலங்கா படைகளும் சிங்கள காடையர்களும் திருகோணமலையின் பல பகுதிகளில் நடாத்திய தாக்குதல் வெறியாட்டத்தில் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் பயம் காரணமாக நூற்றுக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் வன்னியையும் யாழ்ப்பாணத்தையும் நோக்கி அடைக்கலம் தேடி இடம்பெயர்ந்தனர். 2003 விடுதலை புலிகளின் சரக்கு கப்பல் ஒன்று மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதலிலே 11 கடற்புலிகள் வீரச்சாவடைந்தனர். 1928 அர்ஜென்டினா கியூபா மருத்துவர் மார்க்சியவாதி புரட்சி தலைவர் அரசியல்வாதிகள் சேகுவாரா அவர்கள் பிறந்த தினம். உலக சுகாதார நிறுவனம் இரத்த தானம் செய்தோரை சிறப்பிக்கும் விதமாக ஜூன் 14 உலக இரத்த தான தினமாகவும் கொண்டாடி வருகின்றது. ஜூன் மாதம் 15 1984 யாழ்ப்பாணம் கரை நகரில் இலங்கை கடற்படை படகு ஒன்று விடுதலை புலிகளினால் சுட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 1990 பலாலி படைத்தளத்திலிருந்து நடத்திய கடுமையான எறிகணை தாக்குதலில் பலாலி பிரதேசத்திலிருந்து 5000 மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்தனர். ஜூன் 13 தொடக்கம் 16 வரை 2006 மட்டக்களப்பு மாகாண வாழைச்சேனை பகுதியில் 75 இளவயது இளைஞர்கள் மற்றும் கிரானில் 27 சந்தைவழி பகுதியில் 23 அப்பாவி இளைஞர்கள் கருணா ஒட்டுக்குழுவினால் அவர்கள் வீடுகளிலிருந்து கடத்தப்பட்டு தமது படைகளில் பலவந்தமாக சேர்க்கப்பட்டனர். 2008 பொது குடியிருப்பு அகதி முகாம் மீது கெபீர் விமானம் நடத்திய விமான குண்டு தாக்குதலில் கர்ப்பிணி பெண் உட்பட 4 பொதுமக்கள் கொல்லப்பட்ட 10 பேர் காயமடைந்தனர். 1944 பிறந்த திரைப்பட பின்னணி பாடகர் நடிகர் மலேசியா வாசுதேவனின் பிறந்த தினம். 2008 மறைந்த இலங்கை ஆன்மீகவாதி தங்கம்மா அப்பா குட்டியின் நினைவு தினம். 2013 மறைந்த தமிழ் திரைப்பட நடிகர் இயக்குனர் செயற்பாட்டாளர் தமிழ் உணர்வாளருமாகிய மணிவண்ணன் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் ஜூன் மாதம் 15 மணிவண்ணனின் நினைவு என்றும் தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் நிலைத்து நிற்கும் என்பது உறுதி. ஜூன் 16 1976 தென்னாப்பிரிக்காவில் சுவெட்டோவில் 15,000 கருப்பின மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 566 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். 1990 காரை நகரில் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலில் 12 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1992 மட்டக்களப்பு துறை நீலாவணையில் 2 மாணவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டு பலர் இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர். 1999 கிருசாந்தி படுகொலை வழக்கின் சாட்சியமான சோமரட்ன ராஜபக்சவின் சாட்சியத்தின் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு பல மனித எலும்பு கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. 2010 பூட்டான் புகையில பயன்பாட்டை முற்றாக தடை செய்த முதலாவது நாடானது.
1: 27 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சேவை 2022 ஜூன் 16 தேதியுடன் நிறுத்தப்பட்டது.
0: ஜூன் 17 1885 சுதந்திர தேவி விடுதலை சிலை நியூயார்க் துறைமுகத்தை வந்தடைந்த நாள். 1911 இந்திய விடுதலை போராட்ட வீரர் செங்கோட்டை வாஞ்சிநாதனின் நினைவு தினம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு புரட்சியாளர். திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துறையை சுட்டுக் கொண்ட பின்னர் தன்னையும் சுட்டு வீரமரணம் அடைந்தவர். 1991 தென்னாப்பிரிக்க இன ஒதுக்கலின் முக்கிய காரணிகளில் ஒன்றான தென்னாப்பிரிக்கர்கள் அனைவரும் பிறப்பின் போது இன வாரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அந்த நாட்டு நாடாளுமன்ற மன்னரிடம் நிராகரித்தது. 2006 மன்னார் பேசாலை பகுதியில் கடற்படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதலின் பின்னர் 6 பொதுமக்கள் இராணுவத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான போராட்ட நாளும் ஆகும். ஜூன் மாதம் 18 1869 இந்திய ரூபாய் அதன் வெள்ளியில் குறிக்கப்பட்ட துணை அலகுகளுடன் இலங்கையின் சட்டப்படியான நாணயமாக அறிவிக்கப்பட்டது. 1985 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை படையினருக்கும் இடையில் முதலாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. 1858 மறைந்த இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை ஜான்சிராணி லட்சுமியின் நினைவு தினம். June 19, 1910 அமெரிக்காவில் வாஷிங்டனில் முதல் தடவையாக தந்திர தினம் கொண்டாடப்பட்டது. 1961 குவைத் ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலையை அறிவித்தனர். 2012 விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்ச் லண்டனில் உள்ள ஈக்வடார் தூதரகத்திலே அரசியல் தஞ்சம் அடைந்தார். 2019 கைது செய்யப்படும் வரை அங்கேயே அவர் தங்கியிருந்தார். 1960 பிறந்த ஈழ போராட்டத்தின் முதல் வீரச்சாவடைந்த தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் போராளியான லெப்டினன்ட் சங்கரின் பிறந்த தினம். June 20 உலக அகதிகள் தினம். இன்றைய நினைவில் நீங்க அதவர் பதிவிலே June 14, 1928 அர்ஜென்டினாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு சோசியலிச புரட்சியாளர், மருத்துவர், மார்க்சிசவாதி, அரசியல்வாதி, கியூபா மற்றும் பல நாடுகள் கொங்கோ உட்பட புரட்சிகளிலே பங்கு பெற்ற போராளி என பல முகங்களை கொண்டவர் சேகுவாராவின் பிறந்த நாள். புரட்சி நாயகன் சேகுவாரா இளைஞர்களுக்கு சொன்ன முக்கிய 5 யோசனைகளை இங்கே தருகின்றேன். முதலாவது, விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையேல் உரம். 2, எதிரிகளை பற்றி கவலைப்படாதே, வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையை முழுதாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம். 3, உலகத்தில் அநீதி கண்டு கோபமும் வெறுப்பும் கொண்டு நீ குமுறி எழுவாயானால் நாம் இருவரும் தோழர்களே. 4, இயல்பாக இருங்கள், ஆனால் சாத்தியம் இல்லாதவற்றை அடைய போராடுங்கள். 5, உண்மையான புரட்சி என்பது அன்பான உணர்வுகளாலேயே வழி நடத்தப்படுகின்றது.

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

0: இன்றைய 3000 தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளே. உலக அகதிகள் தினம் பற்றிய ஆக்கம். உலக அகதிகள் நாள் வேர்ல்ட் ரெஃப்யூஜிஸ் டே ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 20 தேதி அன்று நினைவு கூறப்பட்டு வருகின்றது. மிக அதிக அளவில் ஆப்பிரிக்க கண்டத்திலேயே அகதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஆரம்பத்தில் ஜூன் 20 ஆப்பிரிக்க அகதிகள் தினமாக நினைவு கூறப்பட்டது. பின்னர் 2000 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் சிறப்பு தீர்மானம் ஒன்றின்படி அகதிகளுக்கான தமது ஆதரவினை வெளிப்படுத்தும் முகமாக உலக அகதிகள் தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அத்துடன் அகதிகள் வாரம் ஜூன் மாதம் 14 தேதி முதல் 20 தேதி வரை அனுஷ்டிக்கப்படுகின்றது. அகதி தமிழர்களுக்கு இந்த சொல்லின் அர்த்தம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இலங்கை தமிழ் உறவுகளின் பாதிப்புகளால் மிகவும் நெருக்கமானதுதான் இந்த சொல். பல்வேறு மோதல்களுக்கு சிக்கி அகதிகளாக தாம் வசிக்கும் நாட்டினுள் பிற நாடுகளிலென இடம்பெயர்ந்து பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி வாழ்ந்து வரும் அகதிகள் பற்றிய விழிப்புணர்வை உலக மக்களிடத்தில் ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இதனை வேறு வகையில் குறிப்பிடுவதாயின், வாழ்க்கையில் சிதைக்கப்பட்ட நிலையில் உயிர் வாழ்தல் ஒன்றை தவிர வேறு எந்த பலனும் இல்லாத அகதிகள் மனக்குமுறல்களை வெளி உலகம் உணர வேண்டும் என்பதே இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகம் உணர்ந்ததா என்பது கேள்விக்குறியே. அன்றைய நாள் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் பல்வேறு போர்களால் அரசியல் சமூக சூழல்களால் அகதிகளாக அல்லலுறும் அகதிகளை நினைவு கூறும் வகையில் கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்குகள், இசை நிகழ்ச்சிகள், நினைவஞ்சலி நிகழ்வுகள் என பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணையம் UNHCR ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வுகளுக்கான கருப்பொருளை தீர்மானிக்கின்றது. ஈழத்தமிழ் அகதிகள் கடந்த 39 ஆண்டு காலமாக இலங்கையிலும் பல்லாயிரக்கணக்கில் தமிழ் மக்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக அல்லலுற்று வாழ்ந்து வருகின்றார்கள். பலர் உயிரிழந்துள்ளனர், காணாமல் போயுள்ளனர். ஏற்கனவே இலங்கையில் நிலவிய யுத்த சூழல் காரணமாக லட்சக்கணக்கில் ஈழத்தமிழர்கள் பூமி பந்தங்கும் அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ளனர். அகதிகளின் மறுபெயர் இலங்கை தமிழர்கள் என்றால் அது தவறில்லை. உலகில் 57 நாடுகளில் இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வாழ்கின்றார்கள். உலகில் அதிக நாடுகளில் அகதிகளாக வாழும் ஒரே இனம் இலங்கை தமிழர்கள் என்று ஐநாவின் சேவை அமைப்பான யூனிசெஃப் கூறியுள்ளது. மீண்டும் அண்மையில் உக்ரைன், சிரியா, துருக்கி, ஈராக், ஆப்கானிஸ்தான், பலஸ்தீனம் ஆகிய நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள மோதல்களினால் மீண்டும் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகியுள்ளனர். மேலும் பல லட்சக்கணக்கில் மக்கள் உயிரிழந்துள்ளனர்.
1: உக்ரைன்,
0: ஏமன், சூடான், சிரியா என தொடரும் மோதல்களினால் உலக கண்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் அகதிகள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அழகான இந்த சிறு கோளினை சீரழித்து வரும் அனைத்து யுத்தங்களும் ஒழிந்து உலகமெங்கனும் சமாதானமும் அமைதியும் இன்பமும் மலர்ந்திட அனைத்து அகதிகளின் வாழ்விலும் நல்லதோர் இன்பகரமான எதிர்காலம் பிறக்க இந்த தினத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். பூமி பந்தில் சாந்தியும் சமாதானமும் நட்புறவும் மலர்ந்திட இந்த அகதிகள் வார நாளில் நாம் ஒவ்வொருவரும் நம்மாலான பணிகளை இன்னமும் சாதாரண வாழ்க்கை தரத்துக்காகவும் தடுப்பு முகாம்களிலும் வாடும் இளைஞர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவிகளை செய்ய முனைந்து நிற்போம்.

0: கடந்த ஜூன் 6ஆம் தேதி எமது தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதை நினைவுபடுத்தி எம் தமிழின் தமிழரின் தொன்மை பற்றியதான தமிழர்களின் பொக்கிஷமான குமரி கண்டத்துக்குள் மறைக்கப்பட்ட மர்மங்கள் எனும் வரலாற்று பாயர்வை கேட்டு பார்ப்போம்.
1: பூமியின் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த பகுதியாக விளங்குவதுதான் இந்தியா. உலகின் தொடக்கமே இங்கிருந்துதான் ஆரம்பித்தது என்றும், இந்த பூமியின் பூர்வகுடிகள் இங்குதான் வாழ்ந்தார்கள் என்றும் வரலாற்று ஆய்வாளர்களால் கூறப்படுகின்றது. பூமியில் ஏற்பட்ட மாற்றங்களால் பல கண்டங்கள் அழிந்தது. நீரில் மூழ்கிய நகரம் என பலரும் அறிந்த ஒன்று அட்லாண்டிஸ் நகரமாகும். ஆனால் அதே போல ஆசிய நிலப்பரப்பில் இருந்த குமரி கண்டமும் அழிந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சிலர் இந்த குமரி வெறும் கற்பனை தான் என்று கூறுகிறார்கள். இந்த பதவியில் குமரி கண்டம் குறித்த சில ரகசியங்களை பார்க்கலாம். பூமி எப்போதுமே ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மேற்பரப்பு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. நமக்கு நன்கு தெரிந்த நாடுகள் கூட முற்றிலும் வேறுபட்ட இடங்களில் இருந்தன. இன்று நமக்கு தெரிந்த நாடுகளும் கண்டங்களும் இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் பாங்கியா என்ற நிலப்பரப்பில் ஒன்றாக குழுவாக இருந்தனர். பூமியின் இந்த மாற்றத்திற்கான காரணம் டெக்னானிக் தகடுகள் மற்றும் கேண்டினென்டல் சறுக்கல்களில் இயக்கம், அவை மலைகள், நீரில் மூழ்கிய நிலங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள், பூகம்பங்கள் மற்றும் சுனாமி போன்ற பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தின. நீரில் மூழ்கிய அட்லாண்டிஸ் மற்றும் துவாரகாவை போலவே குமரி கண்டம் என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கால நாகரிகம் கடந்த காலத்தில் இருந்தது என்று நம்பப்படுகின்றது. குமரி கண்டம் முதலில் 15ஆம் நூற்றாண்டில் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டது. கடந்த பனிஜுகம் உடைந்த பின்னர் கடல் மட்டம் உயர்ந்து வருவதனால் இந்திய பெருங்கடலில் மூழ்கியதாக கூறப்படுகின்றது. இந்தியாவின் தேசிய கடல்சார் நிறுவனத்தின் ஆய்வுப்படி 14,500 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் இப்போது இருப்பதை விட 100 மீட்டர் குறைவாகவே இருந்தது. மேலும் கடல் மட்டத்தின் உயர்வு குமரி கண்டத்தை கடலால் விழுங்க செய்தது. கடலில் மூழ்கிய குமரி கண்டம் 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு கண்டம் என்றும், அங்குள்ள தமிழ் மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து புதிய மொழிகள், இனங்கள் மற்றும் நாகரிகங்களை உருவாக்கியதாகவும் தமிழ் தேசியவாதிகள் நம்புகின்றனர். சில ஐரோப்பிய அறிஞர்கள் இந்த கண்டத்திற்கு லெமூரியா என்று பெயரிட்டனர். மேலும் இது மடகஸ்கார், ஆஸ்திரேலியா, இலங்கை மற்றும் தென்னிந்தியாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் கடல் வழிப்பாதை ஆசியா முதல் ஆப்பிரிக்கா வரை சென்றது. 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய புவியியலாளர் பிளிப்லுட்லி ஸ்க்லேட்டர் லெமூரியா என்ற வார்த்தையை கொண்டு வந்தார். மடகஸ்கார் லெமர்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்ததை விளக்குகிறது. தமிழ் தேசியவாதிகள் நம்பியதைப் போலவே ஆப்பிரிக்காவையும் ஆசியாவை இணைக்கும் ஒரு நிலப்பரப்பின் கோட்பாட்டை அவர்கள் கொண்டு வந்தார்கள். மேலும் அதனுடன் சேர்த்து தியோசோபிக்கல் சொசைட்டியின் நிறுவனர் மேடம் பிளேவஸ்கி நீரில் மூழ்கிய நிலத்தில் வசிப்பவர்கள் லெமூரியர்கள் என்று அழைத்தார். பூமியில் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி கன்னியாகுமாரியிலிருந்து கிட்டத்தட்ட 7,000 மைல் வரை இருந்த நிலப்பரப்பு இயற்கை பேரழிவுகளால் கடலுக்குள் மூழ்கியது. குமரி கண்டத்தை 49 பிரதேசங்களாக பிரித்து பாண்டியர்கள் ஆட்சி செய்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கோட்பாடுகளில் உள்ள ஒற்றுமை காரணமாக லெமூரியா மற்றும் குமரி கண்டம் இரண்டும் இணைக்கப்படுகின்றன. பல ஆண்டுகளாக பல ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புவியியலாளர்கள் இந்த இழந்த கண்டத்தின் பின்னால் உள்ள மர்மங்களுக்கு பதில்களை தேடி வருகின்றனர். இது நிரூபிக்கப்பட்டால் அது மனித குலத்தின் வரலாற்றையே மாற்றிவிடும். நமது அறிவு மற்றும் கலாசாரம் நிறைந்த பொக்கிஷம் இந்திய பெருங்கடலில் இப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறது.
0: வேலைத்தளங்களிலே நாம் சந்திக்கும் விடயங்களை வைத்து திருவிளையாடல் திரைப்பட பாணியிலே நடந்த நகைச்சுவை கலந்துரையாடல்.
2: ஒரு வருடம் கடினமாக உழைத்தாலும் 5% இன்கிரிமெண்ட் போட்டவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். HR-இடம் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் தங்களை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ? இன்கிரிமெண்ட் போட்டது கணித்துதான் போட்டிருக்கிறார்கள். செய்த வேலையை பொறுத்துதான் இன்கிரிமெண்ட். அதனால் தான் தினந்தோறும் நான் செய்த வேலையிலே நீங்கள் தவறு கண்டீர்களோ?
3: ஆம், பழுதுள்ள வேலை இருந்ததால் இன்கிரிமெண்ட்டுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான்.
2: யார் இந்த கயவன்?
4: ஆல் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெட், HR.
2: HR-ஆ? உங்களுக்கு வேறு வேலை இல்லை என்பதற்காகத்தான் எங்கள் வேலையில் குற்றம் கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்?
3: முதற்கண் உன் ஷிப்ட் டைமிங் என்ன?
2: ஃபர்ஸ்ட் ஷிப்ட் 9:00.
3: ஃபர்ஸ்ட் ஷிப்ட் என்றால் நீ சரியாக 9:00 வராமல் போனதுக்கான காரணம்?
2: அது இன் டைம் பிரச்சனை, நீ வேலை பிரச்சனைக்கு வாரும்.
3: எம்ப்ளாயிக்கு முதலில் ஷிப்ட் டைமிங் தான் முக்கியம், அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: இன் டைமிங், டீ பிரேக், ஒர்க் அவர், லஞ்ச் பிரேக், ஒர்க் அவர், அவுட் டைமிங் அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எனக்கு வேலை செய்ய தெரியும்.
3: எல்லாம் தெரிந்துவிட்டால் செய்யும் வேலையில் பிழை இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா?
4: HR என் பணியிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். எம்ப்ளாயிஸ், தேவ் கார்ப்பரேட், உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் தேவைதான், ஆனா அதுவே ஆர்குமெண்ட் சமாளிக்கக்கூடாது.
3: சண்டையும் சச்சரவும் HR-இன் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் முடியாது. பொறுத்து பாரும் HR அவர்களே. என் பணியில் எங்கு குற்றம் கண்டீர்? கான்டாக்டிலா இல்லை பெர்ஃபார்மன்ஸிலா? பெர்ஃபார்மன்ஸில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம். கான்டாக்டில் தான் குற்றம் இருக்கிறது.
4: என்ன குற்றம்?
3: எங்கே? தினம் நீ என்ன செய்கிறாய் சொல்லும்.
4: கொடுத்த வேலை கிடப்பில் இருக்க அடுப்பில் வெந்த சோறு போல் பொங்கி உழைத்து சொங்கி போனோம். போங்கும் மன கவலை துறக்க நட்பு நாடி சிரித்து பாடி FB திறந்து BP மறந்தோம். மீண்டும் பணி செய்தோம். இதுதான் எமது தினசரி.
3: FB பார்க்கும் தேவை?
4: ஒருவன் வேலை பார்த்து மண்டை சூடாகி அவனது மனதுக்குள் ஒரு அடிமை மாடாகி போய்விடக் கூடாது என்பதற்காக FB பார்க்கிறேன்.
3: கொலிசுடன் கலாட்டா?
4: மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை எடுத்து விட்டால் பூ இருக்கும் மனம் இருக்காது என்பதை கண்டேன். வேலை செய்யும் இடத்தில் சந்தோஷத்தை எடுத்து விட்டால் எங்கே போய் வேலை இருக்கும் என்பதால் கலாட்டா தேவை.
3: இதனால் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தாங்கள் கூறும் முடிவு
4: புரியவில்லை. வேலை இடத்தில் இயற்கையிலேயே சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதுதான் எமது கருத்து.
3: ஒரு காலம் இருக்க முடியாது. காலை முதல் மாலை வரை வேலை செய்வதனாலும் டைமுக்கு ஒழுங்காக ஆபீஸ் வருவதாலும் தான் பணியிடத்தில் வேலை சரியாக நடக்குமே தவிர, FB பார்ப்பதாலும் அரட்டை அடிப்பதாலும் சிரித்து அளப்பறை செய்வதனாலும் ஒரு காலம் இருக்க முடியாது.
4: பெரிய பெரிய போஸ்டில் இருப்பவர்கள் கூட FB பார்ப்பது கிடையாதோ?
3: Facebook ஆபீஸில் பணிபுரிவுகளாக இருந்தாலும் கூட ஆபீஸ் வேலை என்று அவர்கள் அக்கௌண்டை ஒரு காலம் ஓபன் செய்யக்கூடாது.
4: கூகுளில் வேலை செய்பவருக்கு
3: 7-14 லோகத்தில் இருக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் அதே ரூல்ஸ் தான்.
4: ஒர்க்கில் நீ செய்வதல்லாமல் உனக்கு உதவுகிறாள் இன்னொரு HR, அவளுக்கும் அதே நிலைதானோ?
3: அவளுக்கு மட்டுமல்ல, நான் அன்றாடம் ரிப்போர்ட் செய்யும் MD, CEO, COO, மேனேஜர் அவர்களுக்கும் அதே விதிப்படிதான்.
4: உண்மையாக?
3: உண்மையாக.
4: நிச்சயமாக?
3: நிச்சயமாக.
4: உமது HR பாலிசியின் மீது ஆணையாக?
3: MBA HR மீது ஆணையாக.
4: HR நன்றாக என்னை பார்.
3: ஏய் எம்ப்ளாயி, நீ பேப்பர் போட்டுட்டு கூட போயிக்கு. நீ வேற கம்பெனிக்கு போனாலும் கூட அங்கேயும் சரிவராம நீ பேப்பர் போட்ட போதிலும் குற்றம் குற்றமே. பேப்பர் போட்ட போதிலும் குற்றம் குற்றமே.
4: எம்ப்ளாயி, டோன்ட் புட் பேப்பர். ஐ வில் டாக் டு தி ஏர் மேனேஜ்மென்ட் அஸ் ஐ வில் லெட் யூ நோ. வில் கீப் யூ ஆல்சோ இன் லூப்.
0: ரீட்ரிபிசர் தமிழ் ஓசை நிகழ்ச்சியின் சமூக அறிவித்தல்கள். முதலில்
5: Global Tamil Welfare Vision வழங்கும் Global Tamil Musical Night. சமூக கலாசார விளிமியங்களோடு ஒரு இனிய இசை மாலை. 2026 June 20 திகதி மாலை 6 மணிக்கு டாண்டினோங் VTCC பால்மேரா மண்டபத்தில் இரவு விருந்துடன் இசை விருந்து. இலங்கையில் வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அங்க வீணர்களுக்கான உதவிக்காகவும் யுத்தத்தினால் பாதிப்படைந்த குடும்ப ஓய்வூதிய திட்ட அறிமுகமும் இந்த நிகழ்வின் மூலமாக இடம்பெற இருக்கிறது. டாண்டினோங் ஈசி கேஷ் பவுண்ட் ஷாப் ஆதரவில் குளோபல் டமிழ் மியூசிக்கல் நைட். தொடர்புகளுக்கு 0404-354-811, 0452-424-282, 0414-185-348, 0421-240-611. Global Tamil Welfare Vision.com.
0: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினோடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புது

0: ஒரு வருட சந்தா 16 வள்ளிகளும், மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான ஒரு வருட சந்தா 11 வள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுது தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கும் அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437332240 திரு ரமேஷ் அவர்களை 0414185348 திரு டொமினிக் அவர்களை 0404802104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
1: இத்துடன் தமிழோசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
2: இன்றைய செய்தியின் பின்னணியில்:
3: இம்முறை பிஃபா கால்பந்து ஆட்ட உலக தொடரானது முதல் முறையாக 3 நாடுகள் இணைந்து நடத்தப்படுகின்ற தொடராக வரலாற்றிலேயே பதிவாக இருக்கின்றது. முதன்முறையாக 48 அணிகள் பங்கேற்றிருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் மெக்சிகோ 3வது தடவையாக இந்த கால்பந்தாட்ட உலக தினத்தை தலைமையேற்று நடாத்துகின்றது. நாங்கள் எவ்வாறு ஒரு தொலைபேசியை சார்ஜ் இட்டு பயன்படுத்துகின்றோமோ அதே போல இம்முறை பிஃபா உலக கிண்ணத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த பந்தினையும் சார்ஜ் இடுவது கட்டாயமானதாக காணப்படுகிறது.
4: The little boy from Rosario, Argentina, on behalf of them.
5: Here comes Tuan. The world record's gone. That's
6: Neeraj Chopra.
3: ஃபிஃபா கால்பந்தாட்ட உலகக்கிண்ண தொடரானது இம்முறை கோலாகலமான முறையிலே ஆரம்பமாகி பல்வேறுபட்ட சிறப்பம்சங்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இம்முறை ஃபிஃபா கால்பந்தாட்ட உலக தொடரானது முதல் முறையாக 3 நாடுகள் இணைந்து நடத்தப்படுகின்ற ஒரு தொடராக வரலாற்றிலேயே பதிவாக இருக்கின்றது. முதன்முறையாக 48 அணிகள் பங்கேற்றிருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் மெக்சிகோ 3வது தடவையாக இந்த கால்பந்தாட்ட உலக தினத்தை தலைமையேற்று நடாத்துகின்றது. அது மட்டுமில்லாமல் 64 போட்டிகளாக காணப்பட்ட போட்டிகள் தற்போது 107 போட்டிகளாக உயர்வடைந்திருக்கின்றன. உலகக்கிண்ண வரலாற்றிலேயே முதல் முறையாக அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 வட அமெரிக்க நாடுகள் இணைந்து இந்த தொடரை நடத்துகின்றன. வட அமெரிக்கா கண்டம் முழுவதும் உள்ள 16 நகரங்களில் போட்டிகள் பிரிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன. இதுவரை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்று வந்த நிலையில் இம்முறை வரலாற்றிலேயே முதல் முறையாக 48 அணிகள் பங்கேற்கின்றன. இதன் காரணமாக உஸ்பெகிஸ்தான், ஜோர்டான் உள்ளிட்ட சில நாடுகள் தங்களது முதல் உலகக்கிண்ண பயணத்தை தொடங்கியுள்ளன. அணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் போட்டிகளின் எண்ணிக்கையும் 64 104 போட்டிகளாக உயர்வடைந்துள்ளன. இந்த தொடரின் மூலம் மெக்சிகோ உலகக்கிண்ண தொடரை 3 முறை நடத்தும் முதல் நாடு என்ற வரலாற்று சாதனையும் படைத்துள்ளது. அதேபோன்று மெக்சிகோ நகரத்தில் உள்ள புகழ்பெற்ற எஸ்டாடியோ அஸ்டேகா மைதானம் 3 உலகக்கிண்ண தொடர்களின் தொடக்க போட்டிகளை நடாத்திய உலகினுடைய ஒரே மைதானம் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. 2026 ஃபிஃபா கால்பந்தாட்ட தொடரிலே பயன்படுத்தப்படுகின்ற பந்தினுடைய விசேட அம்சம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எவ்வாறு ஒரு தொலைபேசியை சார்ஜ் இட்டு பயன்படுத்துகின்றோமோ அதே போல இம்முறை ஃபிஃபா உலக கிண்ணத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த பந்தினையும் சார்ஜ் இடுவது கட்டாயமானதாக காணப்படுகிறது.
7: டியூண்டா பந்தினுடைய மையப்பகுதியில் 5000 ஹெர்ட்ஸ் சென்சர் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சென்சர் பந்து உதைக்கப்படும் வேகம், சுழற்சி மற்றும் திசையை 500 முறை என்ற வீதத்தில் நடுவர்களின் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும். நடுவர்கள் மிக துல்லியமாக ஆஃப் சைட் மற்றும் பந்து கோடு தாண்டியது போன்ற முடிவுகளை நொடிப்பொழுதில் எடுக்க இது பெரும் உதவியாக அமைய உள்ளது. பந்தினுடைய உட்பகுதியில் உள்ள CTR கோர் என்ற தொழில்நுட்பம் காற்று பந்தினுள் சீராக இருப்பதனை உறுதி செய்கின்றது. இதனால் பந்து காற்றில் பறக்கும் போது அதன் வேகம் மாறாமல் துல்லியமான பாதையில் செல்லும். வெளிப்புற தையல்கள் மற்றும் வடிவமைப்பு காற்றில் ஏற்படும் உராய்வை குறைத்து வீரர்கள் உதைக்கும் திசையிலேயே துல்லியமாக பயணிப்பதற்கு உதவும்.
3: இம்முறை ஃபிஃபா உலக கிண்ணத்தை சுவீகரிக்க போகின்ற அந்த அணிக்கு $50 மில்லியன் பணப்பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. 2nd இடத்தை பிடிக்க போகின்ற அந்த அணிக்கு $33 மில்லியன் பணப்பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது.
7: இம்முறை உலக கால்பந்தாட்ட தொடருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள $727 மில்லியன் மொத்த நிதியில் $655 மில்லியன் நிதியானது தொடரில் அணிகளுடைய வெற்றிக்கு அமைவாக பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் கால்பந்தாட்ட உலகக்கோப்பையை வெல்லப்போகின்ற அணிக்கு $50 மில்லியன் பரிசு தொகையும், 2nd இடத்தை பெறப்போகின்ற அணி $33 மில்லியன் பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளது. ஏனைய 46 அணிகளும் அவர்களின் வெற்றியின் அடிப்படையில் அமைந்த தரப்படுத்தலுக்கு அமைவாக தங்களுக்கான பரிசினையை பெற்றுக் கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக 2022 கட்டாரில் நடைபெற்ற ஃபிஃபா உலகக்கோப்பையினுடைய இறுதிப் போட்டியில்

0: அர்ஜென்டினா பிரான்சை தோற்கடித்து மூன்றாவது தடவையாகவும் உலக கோப்பையை வென்றது. இந்த வெற்றியின் மூலம் அர்ஜென்டினா அணிக்கு 42 மில்லியன் டாலர் பரிசுத் தொகையை கிடைக்கப்பெற்றது.
1: 3D டிஜிட்டல் அவதார்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. வரலாற்றிலேயே முதல் முறையாக விளையாடுகின்ற அனைத்து வீரர்களுக்கும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரத்யேகமாக 3D AI அவதார்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் விளையாடுகின்ற அனைத்து வீரர்களையும் பிரத்யேகமாக கண்காணிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
0: இந்த 3D டிஜிட்டல் அவதார் தொழில்நுட்பம் கால்பந்து விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதிநவீன கேமராக்கள் மூலம் இந்த தொழில்நுட்பம் செயற்படுகின்றது. இந்த கேமராக்கள் மைதானத்தில் ஓடும் ஒவ்வொரு வீரரின் உடலில் உள்ள 29 முக்கிய புள்ளிகளை வினாடிக்கு 50 முறை என்ற விகிதத்தில் தொடர்ந்து கண்காணிக்கும். இந்த தரவுகளை AI தொழில்நுட்பம் உடனடியாக செயலாக்கி அந்த வீரரை போலவே அச்சு அசலாக இருக்கும் ஒரு முப்பரிமாண டிஜிட்டல் வடிவத்தை கம்ப்யூட்டரில் உருவாக்கிவிடும். மைதானத்தில் வீரர் எப்படி ஓடுகின்றாரோ அதே போல இந்த அவதாரம் கணினி திரையில் நகரும். வீரர்களின் இந்த 3D அவதாரம் மற்றும் பந்தினுள் இருக்கும் சென்சர் தரவுகள் ஆகிய இரண்டையும் AI ஆனது ஒருங்கிணைக்கும். ஒரு வீரர் ஆஃப்சைட் கோட்டையை தாண்டும் அடுத்த நொடியே கட்டுப்பாட்டு அருகில் உள்ள நடுவர்களுக்கு தானியங்கு எச்சரிக்கையை சென்றுவிடும். இதனால் சில நிமிடங்களாக நீடிக்கும் வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி சோதனைகள் இப்போது வெறும் 2-3 வினாடிக்குள் மிக துல்லியமாக முடிக்கப்படுகின்றன. இம்முறை தொடரின் முதல் போட்டியிலேயே 3 வீரர்களுக்கு சிவப்பு அட்டை காண்பிக்க மட்டுமையும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும்.
1: 2026 FIFA கால்பந்தாட்டத்துடனானது பல இளம் வீரர்களுக்கான களமாக காணப்பட்டாலும் கால்பந்து உலகத்தினுடைய பல முடிசூடா ஜாம்பவான்களுடைய இறுதி உலக கிண்ணமாக இது காணப்படுகிறது.
0: உலகக்கிண்ண வரலாற்றில் அதிக போட்டிகளில் விளையாடிய வீரர் என்ற சாதனையை ஏற்கனவே அவர் படைத்துள்ளார். அர்ஜென்டினாவில் தனது கடைசி போட்டியை விளையாடிவிட்டதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் அறிவித்திருந்தார். 2026 உலகக்கிண்ண தொடரே சர்வதேச அரங்கில் அர்ஜென்டினா ஜெர்சியை அவர் விளையாடும் கடைசி தொடராக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸியுடன் இணைந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக 6வது உலகக்கிண்ண தொடரில் பங்கேற்கும் சாதனையை படைத்துள்ள ரொனால்டோ 6 வெவ்வேறு உலகக்கிண்ண தொடர்களில் கோல் பதிவு செய்த முதல் வீரர் என்ற சாதனையை நோக்கி அவர் விளையாடிக் கொண்டிருக்கின்றார். தனது 1000வது தொழில்முறை கோல் கனவை நோக்கி பயணிக்கும் ரொனால்டோ சர்வதேச அளவில் போர்த்துக்கல் அணிக்காக விளையாடும் இறுதி போட்டித் தொடர் இதுவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை தவிர லூகா மெட்ரிக்ஸ் மற்றும் நெய்மர் போன்ற முன்னணி வீரர்களும் சர்வதேச கால்பந்தாட தொடரிலிருந்து ஓய்வு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு திருவிழாவான ஃபீஃபா உலகக்கிண்ணத்திற்கான இலங்கைக்கான ஒளிபரப்பு உரிமையினை சிறிச ஊடக வலையமைப்பு பெற்றிருக்கின்றது. இம்முறை நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளையும் சிறிச டிவி, TV1 மற்றும் சக்தி தொலைக்காட்சிகளில் உங்களால் நேரடியாக கண்டுகளிக்க முடியும். இம்முறை ஃபீஃபா உலகக்கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியானது ஜூலை 19 நடைபெற இருக்கின்றது. ஆகவே இம்முறை யார் கிண்ணத்தை சுவீகரிக்க போகின்றார்கள் என்பதை நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனிலே தெரிவிக்கலாம். மீண்டும் மறுபுறை பாப்புலர் நிகழ்ச்சியுடனாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோம். நான் ஜீவானந்தம் லாவண்ய.
2: Here comes Tuomo.

0: தமிழ் சினிமாவின் வரலாற்றில் சில படைப்பாளிகள் வெறும் வெற்றிகரமான இயக்குநர்களாக மட்டுமல்லாமல் ஒரு புதிய திரைப்பட மொழியை உருவாக்கியவர்களாகவும் நினைவு கூறப்படுகிறார்கள். அந்த வரிசையில் மிக முக்கியமான இடத்தை பெறுபவர் இயக்குனர் பாரதிராஜா. மண்ணின் மனத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் திரையில் உயிர்ப்பித்த கலைஞர் அவர். 1941 தேனி மாவட்டம் அல்லிநகரத்தில் பிறந்த பாரதிராஜா திரைப்படத்தின் மீதான தீவிர ஆர்வத்துடன் சென்னை வந்தார். பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி நடித்த அந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. கிராமத்து மக்களின் வாழ்க்கை, காதல், ஆசைகள் மற்றும் ஏமாற்றங்களை இயல்பான முறையில் சித்தரித்த அந்த படம் பாரதிராஜாவை தனித்துவமான இயக்குநராக நிலைநிறுத்தியது. தமிழ் சினிமாவின் வரலாற்றை 2 காலங்களாக பிரிக்க வேண்டும் என்றால் பாரதிராஜாவுக்கு முன் மற்றும் பாரதிராஜாவுக்கு பின் என்று சொல்லலாம். 1970களின் இறுதியில் தமிழ் திரைப்படங்கள் பெரும்பாலும் ஸ்டுடியோக்களுக்குள் உருவாகி கொண்டிருந்த காலத்தில் கேமராவை கிராமங்களின் வயல்வெளிகளுக்கும் மண்வாசம் கமழும் தெருக்களுக்கும் அழைத்து சென்ற மகா கலைஞன் இயக்குனர் பாரதிராஜா. ஆம், அதுவரை ஸ்டுடியோக்களில் படம் பிடித்த கோடம்பாக்கத்து கேமராக்களை கிராமங்களை நோக்கி இழுத்து சென்றார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. கமல்ஹாசனை சப்பானி என்ற கதாபாத்திரத்தில் களமிறக்கி, ஸ்ரீதேவியை மயிலாக மாற்றி, ரஜினிகாந்தை பரட்டையாக்கி இவர் இயக்கிய 16 வயதினிலே தமிழ் சினிமாவின் தடத்தை மாற்றியது. 1977 வெளியான 16 வயதினிலே திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. கிராமத்து வாழ்க்கை, இயல்பான மனிதர்கள், அவர்களின் உணர்வுகள், காதல், பலி, ஆசைகள் ஆகியவற்றை யதார்த்தமாக சித்தரித்தது அந்த படம். பாரதிராஜாவை இதுவரை இல்லாத தனித்துவமான படைப்பாளியாக நிலைநிறுத்தியது. அதன் பின்னர் கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம உள்ளிட்ட பல படங்கள் மூலம் தமிழ் நிலத்தின் பல அசலான கதைகளை, மனிதர்களை, வாழ்வியலை தன் சினிமாக்களில் பதிவு செய்தார். முதல் மரியாதை திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படைப்பாக கருதப்படுகிறது. அதே போல் வேதம் புதிது சாதி மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிரான வலுவான குரலாக அமைந்தது. பாரதிராஜாவின் திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்கு சார்ந்தவை மட்டுமல்ல, அவை சமூக சிந்தனைகளையும் மனித உறவுகளின் ஆழத்தையும் பேசும் படைப்புகளாக அமைந்தன. பாரதிராஜாவின் திரைப்படங்கள் வெறுமனே மரத்தை சுற்றி சுற்றி ஆடி பாடுகிற காதல் கதைகளுக்குள் மட்டுமே சுருங்கிவிடவில்லை. சாதி பெருமைக்குள் படிந்து கிடக்கிற அழுக்குகளையும் மனித மனதில் புறையோடி கிடக்கிற வெற்று பெருமிதத்தை அவரின் படைப்புகள் வெளிப்படையாக பேசின. தென் தமிழகத்தில் நிலவிய பெண் சிசு கொலை, சமூக ஏற்றத்தாழ்வுகள் போன்ற முக்கியமான பிரச்சனைகளை தன் திரைக்கதைகளின் வழியே துணிச்சலாக கையாண்டார். அதே நேரத்தில் மனித நாகரிகத்தின் ஒப்பற்ற சாத்தியமான காதல் மற்றும் மனித உறவுகளின் பாசத்தையும் தனக்கே உரிய அழகான கவித்துவமான திரைமொழியில் வெளிப்படுத்தினார். இப்படி சமூக பொறுப்புணர்வுடன் பல்வேறு பிரச்சனைகளை அவர் திரையில் பதிவு செய்தார். கருத்தம்மா திரைப்படம் பெண் சிசு கொலை என்ற கொடூரமான சமூக பிரச்சனையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டு நாடு முழுவதும் கவனத்தை பெற்றது. இந்த படம் தேசிய அளவிலும் பாராட்டை பெற்றது. மேலும் அந்தி மந்தாரை திரைப்படம் முதியோரின் வாழ்க்கையையும் மனித உறவுகளின் ஆழத்தையும் உணர்வு பூர்வமாக சித்தரித்தது. அவரது திரைப்பட பங்களிப்புக்காக பல்வேறு விருதுகள் அவரை தேடி வந்துள்ளன மற்றும் பல்வேறு கலை அமைப்புகளின் கௌரவங்களையும் பெற்றுள்ளார். இந்திய அரசின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவிற்கான அவரது ஒப்பற்ற பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் பல்வேறு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. ஆனந்த விகடனின் பெருமை மிகு விருதான வாசன் விருது பாரதிராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இயக்குநராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் பாரதிராஜா தனக்கென ஒரு முத்திரையை பதித்துள்ளார். ஆயுத எழுத்து, ரட்டை சுழி, பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்களில் அவரது நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. தனது அனுபவத்தையும் கலை நுணுக்கத்தையும் புதிய தலைமுறையினருடன் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார். ஏவிஎம் நிறுவனத்தில் பாரதிராஜாவுக்கு நடந்த சம்பவமும் அங்கு பாரதிராஜா எடுத்த சபதமும் அனைவருக்குமான தன்னம்பிக்கை படம். 1964 வெளியான சர்வர் சுந்தரம் திரைப்படத்தின் விநியோகஸ்தர்கள் காட்சியை பார்க்க ஏவிஎம் அலுவலகம் சென்றிருக்கிறார் பாரதிராஜா. அவருடன் இருந்த ஒருவர் தான் படம் பார்க்க அழைத்து சென்றிருக்கிறார். படம் தொடங்கியவுடன் அங்கிருப்பவர்கள் பாரதிராஜாவை யார் என கேட்டு வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அப்போது பாரதிராஜாவை அழைத்து சென்றவரே பயத்தில் அவர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று பொய் சொல்லிவிட்டாராம். அதன் பிறகு பாரதிராஜாவின் சட்டையை பிடித்து ஏவிஎம் வாசலில் இருந்து வெளியே தள்ளிவிட்டிருக்கிறார்கள். அப்போது கலங்கிய கண்களோடு, ஒரு நாள் இந்த கம்பெனியே என்னை கூப்பிடும் அளவிற்கு எனக்குள் ஆற்றலை வளர்த்துக் கொள்வேன் என சபதம் போட்டிருக்கிறார் பாரதிராஜா. அதன் பிறகு முறையாகவே நான் ஏவிஎம்க்குள் வந்தேன் என ஒரு நிகழ்வில் பாரதிராஜா பெருமையாக கூறியிருப்பார். பாரதி ராஜா இயக்கத்தில் 1984 வெளிவந்த புதுமை பெண் படத்தை ஏவிஎம் நிறுவனம் தான் தயாரித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பல தசாப்தங்களாக தமிழ் சினிமாவில் பயணித்த பாரதி ராஜா ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, தமிழ் மண்ணின் பண்பாடு, மொழி, காதல், மனிதநேயம் மற்றும் சமூக அக்கறையை திரைப்பட மொழியாக மாற்றிய கலைஞர். தன் இறுதி காலம் வரையிலும் தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு வகையில் செயல்பட்டுக் கொண்டே இருந்தார். புதிய படைப்பாளிகளை வாழ்த்துவதற்கும் அவர் படைப்புகளை பாராட்டி அங்கீகரிக்கவும் ஒருபோதும் அவர் தவறியதில்லை. கலை மீதான பேரார்வத்துடன் செயல்பட்டு வந்தார் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் ஒருவராக விளங்குகிறார். இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாதவர். தமிழ் மண்ணின் மனத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் உலகிற்கு அறிமுகப்படுத்திய இந்த மகத்தான கலைஞரின் பங்களிப்பு தமிழ் திரையுலக வரலாற்றில் என்றும் அழியாத தடமாக நிலைத்திருக்கும். கிராமங்களின் கதைகளை உலக அரங்கிற்கு எடுத்து சென்ற அவரது பங்களிப்பு தமிழ் சினிமாவின் பொற்கால வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். இலை பாருங்கள் இமயமே.
1: அனைவருக்கும் நெஞ்சார்ந்த இங்கிருந்து நன்றி.
2: இசைக்கலைஞர் சங்கீர்த்தனன் அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் வாயிலாக கைது செய்யப்பட்டு தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அடிப்படையில் அல்லாமல் அவரை தண்டனை சட்டக்கோவையின் அடிப்படையிலே குற்றமாக கருதி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்டமாதிபர் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்கின்றோம். இந்த நாட்டிலே இவருக்கும் சங்கீர்த்தனன் ஒரு கலைஞனாக அல்லது அவருடைய திறமைகள் இருக்கலாம், அவர்களுடைய திறமையை நாங்கள் மதிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான கருத்து சுதந்திரத்தை மதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவரிடம் ஒரு கருத்து சுதந்திரம் காணப்படுகின்றது என்று சொன்னால் ஏன் அரசாங்கம் அந்த கருத்து சுதந்திரத்துக்கு அஞ்சுகின்றது? தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்ற அடிப்படையில் தானே அரசாங்கம் இந்த கருத்து சுதந்திரத்துக்கு அஞ்சுகின்றது? அப்படியான ஒரு சூழ்நிலையிலே பாருங்கள், இந்த ஒரு கலைஞன், அதாவது போருக்கு பின்னர் பிறந்த ஒரு குழந்தை, இளைஞன் அங்கே பாடிய பாடல் ஒன்றுக்காக உலகளவிலேயே மிகவும் கொடூரமான சட்டமாக வர்ணிக்கப்பட்ட கொடூரமான நடைமுறைகளையும் அப்பட்டமாகவே மனித உரிமைகளை மீறத்தக்க சட்டம் ஒன்றின் வாயிலாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு கொடுங்கோல் ஆட்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அரசாங்கம் அந்த சட்டத்தை நீக்கியிருந்தால் போலீசார் அந்த சட்டத்தை பிரயோகிப்பதற்கான வழிவகைகள் கிடையாது. அடுத்தது போலீசார் எங்களுக்கு தெரியும் தானே, போலீஸ் ஓஐசி மேர் வந்து பொறுப்பதிகாரிகள் ஒரு சட்டத்திலும் பிரகாரம் ஒருவரை கைது செய்ய போகின்றார்கள், இப்படியான விஷயங்கள்ல மேல்மட்ட அனுமதி எடுப்பார்கள். ஆகவே அந்த மேல்மட்ட அனுமதிகளின் வாயிலாகத்தான் நடந்தது. ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே எழுந்த ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், இது தொடர்பான தெரிவிப்புகள், எங்களுடைய மக்கள் கருத்து சுதந்திரத்திற்காக மேற்கொண்ட அர்ப்பணிப்பு போராட்டங்கள் தான் இன்று அரசாங்கத்தை இந்த சட்டத்தில் இருந்து பின்வாங்க வைத்திருக்கின்றது. அதுபோன்று ஒரு தொடர்ச்சியான நிலைமைகளிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தையும் விரைவாக தாங்கள் பின்வாங்குவதாக பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியிலே தேர்தல் கால உத்தரவாதங்களில் ஒன்றாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நான் முழுமையாக இல்லாத ஒழிப்பேன் என்றுதான் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இன்று ஒன்றரை வருடங்களாக நடைபெறாத ஒரு விடயம், இனி வருங்காலத்திலே சில வேளைகளிலே இலங்கை என்னும் ஒரு வங்கரோத்து நிலைமையிலே செல்கின்ற அடிப்படையிலே பிரச்சனைகள் சாதாரணமாக எழுகின்ற சந்தர்ப்பத்திலே நீக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வாறான காட்டுமுராண்டி சட்டங்கள் அவசியம் என்று கருதுகின்றது. அது எவ்வாறான சூழ்நிலையிலே அரசாங்கம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றது என்றால், இந்த நாட்டிலே வரலாற்று ரீதியாக பிரயோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இனப்பிரச்சனையை பனிக்கட்டி ஒன்றை நீருக்குள் அமுழ்த்தி வைப்பதை போல அரசாங்கம் அமுழ்த்தி வைத்திருக்கின்றது. அது எப்போது கிளந்தெழும் என்று அரசாங்கத்துக்கு அச்சம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த அச்சம், அடுத்தது இலங்கையினுடைய பொருளாதாரம், ஒரு இனப்பிரச்சனை தீர்க்கப்படாததன் விளைவாக இந்த பொருளாதாரம் மிகுந்த பாதிப்பை எதிர்கொண்டதாக இந்த நாடு திவாலாகின்ற நிலைமைகள் எதிர்வரும் காலங்களிலே எதிர்வு கூறப்படுகின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அரசுக்கு எதிராக கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்சேக்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது போன்று அரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி எழுப்பக்கூடாது என்ற அடிப்படையிலும் இனப்பிரச்சனை விடயத்தில் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு ஏற்படக்கூடாது, அது அடக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அரசுக்கு எதிரான பொருளாதார நெருக்கடிகளின் வாயிலான கிளர்ச்சிகள் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலும் தான் இந்த அரசாங்கமும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை எப்போதும் கட்டிப்பிடித்து வைத்திருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றும் திருப்தி காண முடியாது. ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் எந்த அளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் கூறிய வாக்குறுதிகளே ஒன்றை வருடங்களாக புறந்தள்ளப்பட்டு வந்து பின்னர் ஒரு மாற்றுச் சட்டம் பற்றி யோசிக்கப்பட்டது. அது சட்டியிலே இருந்து அடுப்புகளை விழுவதை போன்றது. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும், தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்காக. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக ஒரு சரியான முடிவுக்கு வருவார்கள். இன்று பாருங்கள், ஆனந்த சுதாகர் விடயத்திலே மனிதாபிமானம் காட்டாத அரசு அரசாங்கம் சுரேஷலை விடயத்திலே மனிதாபிமானம் காட்டுகின்றது. அடிப்படையிலே சுரேஷலையும் ஆனந்த சுதாகரும் ஒரே சட்டங்களின் வாயிலாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் கூட பாருங்கள், நேற்றைய தினம் ஆனந்த விஜயபால கௌரவ பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சுரேஷலைக்கு சகல சட்டங்களின் அடிப்படையிலே அவருக்கு வீட்டில் இருந்து கொண்டு வந்த உணவை உண்பதற்கும் குடும்பத்தினரை சந்திப்பதற்கும் தொலைபேசியில் உரையாடுவதற்கும் என்று பலதரப்பட்ட வசதிகளை, அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் எப்படி வழங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சிறையிலே இருக்கின்ற ஏனைய கைதிகளை காட்டிலும் அதி உத்தம வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர் மீது பாரதூரமான குற்றச்சாட்டு, ஒரு மதத்தின் மீது ஒரு இனத்தின் மீது திட்டமிட்ட வகையிலே பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய உயிர்களை கொலை செய்வதற்கான திட்டங்களை அனுமதித்தமை வழங்கியமென்ற மாறாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. அப்படியான ஒருவருக்கு இந்த அளவு சலுகைகள் வழங்கப்படுகின்றது என்று சொன்னால் சாதாரண விடயங்களிலே கைது செய்யப்பட்ட ஆனந்த சுதாகர் போன்றவர்களுக்கு எந்த நீதியும் அவர்களுக்கு எந்த அடிப்படையிலே மனிதாபிமானமும் அரசாங்கத்தினால் காட்டப்படவில்லை. இன்றைய நிலைமையிலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், சுரேஷ் செலவிக்கு அவருடைய மனைவியை சிறைக்கு அழைத்து வந்து குடும்பம் நடத்துவதற்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படவில்லையே தவிர அனைத்து அனுமதிகளையும் அரசாங்கம் வழங்கியிருக்கின்ற, அதுவும் கூட வழங்கப்பட்டால் இனி வினோதமாக பார்க்கப்படுவதற்கு இல்லை. ஆனந்த சுதாகர் போன்றவர்கள் அந்த வீட்டிலே பாருங்கள், தாய் இறந்து விட்டார், தகப்பன் அந்த மரணச்சடங்குக்கு வருகின்றார், மரணச்சடங்குக்கு வந்தபோது அந்த குழந்தைகள் ஜனாதிபதியை நோக்கி கோரிக்கை விடுக்கின்றார்கள், தந்தையுடன் சென்று ஒரு 10 வயதுக்கும் உட்பட்ட சிறார்கள் தந்தையுடன் சென்று பஸ்ஸிலே ஏறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் சிறைச்சாலை பஸ்ஸிலே. அப்படியான ஒரு ஆனந்த சுதாகருக்கு ஒரு பொது மன்னிப்பு அல்லது ஆனந்த சுதாகரை ஒரு மூடிய வளாகத்தில் வைத்துக் கொண்டு அவருடைய பிள்ளைகளை பராமரிக்கலாம் என்ற அனுமதியாவது கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது ரணில் விக்ரமசிங்க இரக்கம் காட்டவில்லை, மைத்ரிபால சிறிசேன இரக்கம் காட்டவில்லை. அதை தொடர்ந்து இப்போது பாட்டியும் இறந்து விட்டார், அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இருந்த பாட்டியும் இறந்து விட்டார். ஆனால் அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு எவரும் இல்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்திலே இரக்கம் காட்டவில்லை. யோசித்து பாருங்கள், ஜனாதிபதி மேடைகளிலே பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுடைய நிலைமையினுடைய வேதனையை நான் புரிந்து கொள்கின்றேன், அரசியல் கைதிகளுடைய வேதனையை புரிந்து கொள்கின்றேன், ஒருவர் காணாமல் இறந்து விட்டால் அவர்களுடைய நினைவுகள் அந்த காலப்பகுதியை ஒத்ததாக இடம்பெறுகின்ற கிரியைகளுடன் முடிந்துவிடும், ஆனால் இந்த இடத்திலே காணாமல் போன ஒவ்வொருவருடைய வீட்டிலும் எவர் வந்து கதவை தட்டினாலும் என்னுடைய பிள்ளைதான் வருகின்றானா என்ற ஏக்கம் காணப்படும் என்று. இங்கே அந்த குழந்தையினுடைய மனநிலையை ஜனாதிபதியால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கின்றது என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு இதயம் இல்லையா அல்லது யோசனை இல்லையா சிந்தனை இல்லையா? ஆனால் சுரேஷலே அவர்கள் சிறைச்சாலையிலே சாப்பிடவில்லையாம், தேத்தனி குடிக்கவில்லையாம், சுப் குடிக்கவில்லையாம் என்றோன்னு அவருக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்துவதற்கு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பாதுகாப்பு அமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. மிகவும் கேவலமான ஒரு நடத்தைகள்லாம் இந்த நாட்டிலே நடந்து வருகின்றது. ஒரு குழந்தைக்கு அங்கீகாரம் இல்லை, ஆனால் அங்கே இருக்கின்ற சுரேஷ் சிலைக்கு இந்தளவு தூரம் அவர் ஏராளமான பொதுமக்களுடைய கொலைகளுக்கு காரணகர்த்தாக்களில் ஒருவர் என குற்றஞ்சாட்டப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரே சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடைச்சட்டம் தான் அவர் மீதும் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒப்பீட்டளவிலே எந்த மனிதர் மீது பயங்கரவாத தடைச்சட்டம் பிரயோகிக்கப்பட்டாலும் நாங்கள் அதனை ஏற்கவில்லை. ஆனால் இந்த இடத்திலே தமிழ் மக்கள் என்பதற்காகவும் சிங்கள மக்கள் என்பதற்காகவும் இந்த நாட்டிலே வெவ்வேறுபட்ட வழக்கிலே சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது என்றதுக்கு இதை விட வேறு என்ன உதாரணம் தேவை? மிகவும் கேவலமான ஒரு நிலைமை தான் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றது. தமிழர்களுக்கு கொண்ட ஒரு அநியாயமும் சிங்கள மக்களுக்கு கொண்ட ஒரு நியாயமும் வழங்கப்படுகின்றது. அதிலும் சிங்கள பேரினவாதத்துக்கு என்ன முச்சக்கட்ட நியாயம் வழங்கப்படுகிறது? பௌத்த துறவி ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டிலே, சிறுவர் பாலியல் குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்ட பௌத்த துறவி ஒருவர் புனையிலே விடுவிக்கப்படுகின்றார். பின்னர் அவர் பாதுகாக்கப்படுகின்றார். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கூட இருந்திருக்கு. அப்ப அவர் சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களிலே போலீசாரும் பார்த்திருந்தார்களா? அல்லது போலீசார் அரசு செலவிலே அரசு அனுசரணையாக இருந்ததா? இப்படியான ஒரு சூழ்நிலைகளிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இலங்கையிலே ஆட்சி மாற்றம் என்பது எதையும் மேற்கொள்ளவில்லை. அடிப்படையிலே இந்த ஆனந்த சுதாகருடைய இந்த குடும்பத்தினுடைய துன்ப துயரங்களை வைத்து, சுரேஷ் சிலையினுடைய சலுகைகளை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடிப்படையிலே அரசாங்கம் என்ன நினைக்கின்றது என்று சொன்னால், தனக்கு எதிரான அபிப்பிராயங்கள் ஒன்றும் ஏற்படக்கூடாது. போலீசார் செயற்படுவது, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவது தொடர்பாக அவர்களுக்கு நாட்டிலே காட்டுமுராண்டி சட்டம் அனைத்தும் போலீசாருக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அறிவுறுத்தல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நினைத்தவுடன் இவர்கள் போலீஸ் அதிகாரிகளை கையாளத்தக்கதாக சூழ்நிலை காணப்படுகின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இவை அனைத்தும் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், ஜனாதிபதி அவர்கள் வீதியிலே நின்று போராடி வந்த ஒருவர், ஜனாதிபதியுடன் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் வீதியிலே நின்று போராடியவர்கள், அவர்களுடன் நாங்களும் போராடி இருக்கிறோம். அந்த துணிச்செல்லாம் நானும் சொல்றேன். அப்படியான தரப்புகள் கொண்ட அரசாங்கம் உண்டு, இதற்கு ஆதரவாக வழங்குகின்றது. அதுபோன்று மக்களில் சிலரும், அதிகாரிகளில் சிலரும், அரசியல்வாதிகளில் சிலரும் பேரரசு செய்தால் பிணந்தின் சாத்திரங்கள் என்று சொல்லி இங்கே இருந்து இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவை இந்த விடயங்களை இறுக்கமாக போராடுவதற்கு எங்களுடைய மக்களின் வாக்குகளை பெற்ற இந்த தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கத்தக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு அந்தஸ்து இல்லாவிட்டால் அவர்களே நாங்கள் பதவி வகிக்க வேண்டும். வீட்டில் போயிருந்துட்டு போலாமே ஐயா, அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம்.